0: வடக்காத்து 063 அப்ரோச் ஸ்ட்ரீட் ஃப்ளோரிடா சர்வீஸ் சார், என்ன தகவல் கேங்குவா மேடம் ஆச்சர்?
1: Coming
0: to office, Puerto Rosa 2009.
1: 063 ILS X-ray to 29 left.
2: You are clear to me, runway 29 left, 2-1-2-3.
1: Clear to 29 left, American 26.